தத்து முரளிக்கு துணுசுன்னு ஆயிடாதே ஆயிடாதே ஜமுனக்கு தட்டுப்பர் ஜமுனக்கு தட்டுப்பர் நீரத்த கரத்த கூட்ட நீரத்த கரத்த கூட்ட ஹீரத்த பீரத்த கூட்ட ஹீரத்த பீரத்த ஐசி சந்திர தப்பன் இதுக்கு நாதி இதுக்கு நாதி இதுக்கு தோதி இதுக்கு தோதி இதுக்கு ராம் தத்த தை தத்த